சத்குரு பிரசாத் சோபுர்க நிரஞ்சன் ஹர்புர்க நிரஞ்சன் ஹர்கம் அகம் அபாரா சபத்தியாமே சபத்தியாமே துத்ஜி ஹர் சச்சே சிர்ஜனஹார சபஜி துமாரே ஜி தூ ஜீயா காதா தாரா ஹர்த்யாவோ சந்தோஜி